இந்த பூஜ்யமாய ஓணம் திவச எல்லா ஜனங்களுக்கு பரிபூர்ண அனுகிரகம் ஆசீர்வாதம்.

0: இந்த பூஜ்யமான இந்த பூஜ்யமாய ஓணம் திவச எல்லா ஜனங்களுக்கு
1: பரிபூர்ண அனுகிரகம் ஆசீர்வாதம்.

ஒட்டியடிச்சு புட்டு மோதமில்லை. சத்யசாயி புவினி சம்பூர்ண பிரேம மூர்த்தி எடுச்சு புட்டு.